ஆட்டு கணு தாம் தத்தும் தீம் தத்தை தாம் தத்தும் தீம் தத்தும் தை சுந்தர கண்டரே ஆக்கு குஜம் கும் கும் கும் கும் தரிக்கு குஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு குஜம் கும் தரிக்கு குஜம் கும் தரிக்கு நப்பும் தரிக்கு நப்பும் தரிக்கு நப்பும் சுந்தர கண்டரே.